முலன் பாடத் தொடகுதுரு ஜனப்பச்சேலகு முத்தியால சருணு கூச்சி மிரப பள்ளகு குங்கும மெருப்பு தாழ்ச்சி பந்தி பூல முகமு அல்லலந்த விப்பி மனகுருகம்புல தானிய சம்பதல நில்பி.

சரி சரிமபா ரிமா ரிமபனி மபா மபனிதா நித நிதா நித நினிபா மப நினிபா மப

சரி சரி சரி மவ ரிம ரிம ரிமபனி மவ மவ மவனி தான் பவபனி நினைப்பான் மவ நினைப்பான் இத திரிதா இத திரிபனி இத திரிபனி.